0: விலசித மணிகண ஹர
1: விலசித மணிகண
0: ஹார
1: ஹார கதம்பா ஜலஜ பவேப்சித சதாதரு பிம்பா விலசித மணிகண ஹார கதம்பா. முந்தின இரண்டு பங்கிகளும் சுமஹித சுமஹித குணகண பவ்ய ஹேரம்பா. சுமஹித குணகண பவ்ய ஹேரம்பா கமலேஷ விட்டலன. இது ஒரு அங்கித சுரபுர ஆனந்ததாசர அங்கித. கமலேஷ விட்டலன கருண ஹிதாம்பா. சுமஹித குணகண பவ்ய ஹேரம்பா கமலேஷ விட்டலன கருண ஹிதாம்பா ஷரணு ஷரணு சாரதாம்பா கருணாரச கலிதாரண பிம்பா. முதலிந்த ஹாட்கொள்ளணும் சரி ஹாடி அமலே பண்ணு.